0: தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்ற உறுதியின் அடிப்படையிலான ஆதரவு. தமிழகம் எப்போதும் மதசார்பற்ற அரசியலின் மண். இந்த மண் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்கும் அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூன்ற முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு.
1: The people's mandate is very clear that they will not allow the BJP to enter into Tamil Nadu.
0: பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? எளிமை.
1: I would like to highlight how Kamarajar had also contributed to Tamil Nadu.
0: குழந்தை இருக்க கூடாது என்று பள்ளிகளை திறந்தவர்.
1: Had ensured education reached every pocket of Tamil Nadu.
0: திட்டத்தின் விதையை விதைத்தவர் காமராஜர். அதிகாரத்தில் இருந்தபோதும் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவர் காமராஜர். அதனால்தான் இன்று வரை அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், வெறுப்பு அரசியல், மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது.
1: So the big question before us is, those who divide on our language, those who divide on communal lines, they cannot be allowed into Tamil Nadu.
0: இந்த நாட்டில் அன்பு வெல்ல வேண்டும், வெறுப்பு அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும்.
1: In our land, we must ensure that the people of Tamil Nadu thrive and politics of hate doesn't find a place.
0: அரசியல் சாசனத்தின் மதிப்புகளை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தார்.
1: The India block under Rahul Gandhi has sent across that message repeatedly.
0: அதே கொள்கையில் தான் இருக்கிறது.
1: And so we're taking forward that message in Tamil Nadu as well here in the assembly.
0: அனுமதிக்க மாட்டோம். தமிழகத்தின் சமூக
1: that we will not go against the people's mandate.
0: அனுமதிக்க மாட்டோம்.
1: We won't allow divisive forces to set up or to put out roots in Tamil Nadu.
0: வெளியிட்டுள்ளீர்கள். 500 யூனிட் வரை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு சிங்கப்படை. போதை தடுப்பு அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கின்ற.
1: The steps taken by Chief Minister Vijay, 200 units of free electricity, taking steps for a drug free Tamil Nadu, taking steps for women's safety.
0: எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக உள்ளது.
1: There are more expectations from the people of Tamil Nadu.
0: விவசாயிகள் பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள்.
1: தேர்தல்
0: அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ? ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில், இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின், சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பன்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும்.
1: Congress will always stand with those who stand for the people of Tamil Nadu, who stand for the culture of Tamil Nadu, who uphold the image of Tamil Nadu.
0: மகத்தான சாதனைகளை புரிந்திட செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்பானதொரு அரசை வழங்குவதற்கு முனைந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில்.
1: Under the leadership of Rahul Gandhi, we are extending our support to Chief Minister C. Joseph Vijay. And that's the Tamil Nadu Congress. They're officially extending support. No big surprises. And making it very clear that they are with the TVK. So those five with the TVK, no doubt about it.
2: India Communist Party. Manmi Urupinar, Thiru R. Selachami.
3: Selachami.

0: ஆதரிக்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்று சொல்கிற உரிமை மாண்மன்ற உறுப்பினருக்கு உண்டு. ஏன் ஆதரிக்கிறோம் என்பதை இல்ல, அவை நடைமுறையில் சட்டத்தில் உள்ளது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டது அவர் தவறாக இருக்கலாம். இப்போது இருக்கின்றவர்கள் இந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுவதற்கும் மறுத்து பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் உறுப்பினர் தன் கட்சியின் சார்பில் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
1: Okay, so JCT Prabhakar, who is the Tamil Nadu speaker, right now saying that every party will get the chance to put forth their view, as is the norm in this kind of a vote of confidence. There seem to be some objections being raised by the opposition, not really able to catch what that is, but the speaker shooting it down.
2: தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு
1: வழங்கவில்லை.
2: தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு
1: செய்துள்ளனர்.
2: தமிழகத்திலும் மக்களை பிளவுபடுத்தி பிளவு அரசியல் ஆதாயம் தேடி வரும் பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவகாவை பதவியேற்க அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை தெளிப்பதற்காக சதித்திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவக தலைவர் மக்களின் மாநிலத்தின் வளர்ச்சி என்ற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதென முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும், அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுக்கும்.
1: We are extending our support to the TVK, but at the same time also pushing for the government and hoping that this is the voice of those who will go ahead and protect the people of the state.
2: பாராளுமன்றத்தில் கேட்டபொழுதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும், இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக ரீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும் தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன்.
1: We are ensuring that we provide the numbers so that the majority number comes now to the TVK.
3: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும்
1: மாண்புமிகு
3: முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை கோரும் இந்த தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மக்கள் மன்றத்தில் போராடி வந்த என்னை சட்டமன்றத்தில் களமாட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக
1: வாழ்த்துக்களை
3: தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம்.
1: The VCK, Congress, IUML and the left, we had joined hands with the DMK for fighting the elections. But it is the TVK that got the mandate.
3: ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக
1: There were some attempts by the BJP to step in and ensure that the TVK couldn't come to power.
3: பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் ஆதரவு முக்கியமானதாக இருந்தது என்பதை நாட்டு மக்கள்
1: And so we had a responsibility to uphold what the people wanted.
3: திட்டங்களை நிறைவேற்றி மாநில உரிமைகளை காத்து மிகச் சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அரசு ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று அவர்களது வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம்.
1: There are some steps we wish the government would also take while offering our support.
3: நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்கட்சிகளின் துணையோடு அன்றைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அதை முறியடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில்
1: கேட்டுக்கொள்கிறோம். MK Stalin led government, this government too should take steps for the protection of minorities.
3: குறித்து ஆராய்வதற்கு 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆணையம் தொடர்ந்து தனது பணிகளை செய்து முழுமையான அறிக்கையை அளிப்பதற்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம்.
1: We have held many agitations, not just us, but every other government to reject, every other party to reject politics of hate.
3: ஓய்வற்ற நீதிபதி கே என் பாட்சா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களாக பணியாற்றி வரும் SC ST ஊழியர்களின் பதவி உயர்வுக்கு 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்து வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அவர்களது பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது. அதை சீர் செய்வதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை போல அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 16(4)(a) வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த அரசு அதை பரிசீலிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்துள்ளது. அதன் அறிக்கையை பெற்று அந்த சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். புதிய ஆட்சி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலிலிருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள்.
1: நேற்று
3: கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2013 முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020 முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரிகம், சூனியம் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக மராட்டியத்தில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கர் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார். சனாதன் சன்ஸ்தா என்னும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சனாதன பயங்கரவாதிகள் 2013 ஆகஸ்ட் 13 புனே நகரில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கரை
0: உறுப்பினர்.
3: இந்த படுகொலையை தொடர்ந்து 2015 பிப்ரவரியில் இடதுசாரி எழுத்தாளர்
1: கன்னட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் 2017
3: செப்டம்பரில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஆகியோரை
1: which he says were perpetrated by right-wing extremists. The speaker is interrupting.
0: இன்னும் அதிகமாக ஆலோசனை சொல்வதற்கு நேரம் இருக்கிறது.
1: Saying that there's a lot of time to have these conversations going forward, suggesting that he should keep it short.
3: தலைவர்கள் அறிஞர்கள் கலச் செயற்பாட்டில் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம். கொஞ்சம் பேச விடுங்களேன். அறிவியலார்ந்த உழைப்பு, ஆர்வம்
0: ஆகியவற்றை
3: ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது ஒன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல் பட்டு வருகின்றனர். கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள். அறப்போராட்டத்தை அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்சிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வுகாண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த
1: வீடுகளும் ஒன்றிய
3: அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகளின் முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று தருவதற்கு நமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறப்போகும் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும்.
1: We have to believe that Chief Minister Vijay will ensure that Tamil Nadu moves forward on several sectors and bring about change. The DMK brought in the Dravidian model, and so we believe the TVK should carry that forward.
3: மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த மூன்று முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். 2 யூனிட் மின்சாரம் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். 1946 December 17 அரசமைப்பு சட்ட அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது முதல் உரையை இந்த வரிகளோடு முடித்திருப்பார். இந்த அவையை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமை எட்டுவதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, ஈழம் வெல்க, தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. நன்றி, வணக்கம்.
0: மாண்புமிகு உறுப்பினர் ஆமு ஷாஜகான் அவர்கள்.
4: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: Starts off by expressing his greetings to all those in the assembly.
4: சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்
1: expressing his gratitude to all of the leaders including MK Stalin considering IUML is still a part of that alliance.
4: தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம்
1: அடைகிறேன்.
4: ஜனநாயக விரோத சக்திகளின் சித்தி விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில்
1: A common theme here, all these political parties saying that we have taken this step to keep the BJP out of Tamil Nadu.
4: இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கிறது. அருள்மறை திருக்குரான் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்ற உடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி
1: that Vijay now with the people's mandate will work for the benefit of the people of Tamil Nadu.
4: ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், மக்கள் நிறைந்து வாழும் இடங்கள் அருகில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்ற இந்த அரசின் அறிவிப்புக்கு இந்த ஆட்சி நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்று பாராட்டுகிறேன்.
1: We are looking forward to good governance by the TVK and by Chief Minister Vijay.
4: நீண்ட நாள் கோரிக்கையை நனவாக்குவதற்கு இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கட்டும் என்று என் அவாவை வெளிப்படுத்துகிறேன். அதுபோலவே தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, சிறுபான்மையினோர் பாதுகாப்பு, மாநில வளர்ச்சி உள்ளிட்ட உயர்ந்த தத்துவங்களை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய அரசு திடமாக செயல்பட வேண்டும் என்ற அவாவையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நல்லதொரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக விருப்பு வெறுப்பின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிகழ்வு பாராட்டிற்குரியது. இந்திய தாய் திருநாட்டின் மிக மூத்த அரசியல் கட்சிகள் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமையகமான காயிதே மில்லத் மன்சிலுக்கு வருகை தந்து தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது வாழ்த்தி பேசிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் முந்தைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை
1: TVK should carry forward what the DMK has done of a Dravidian model of inclusive governance.
4: அந்த வரவேற்புக்கு நன்றி கூறிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த உணர்வுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி பாராட்டுகிறது. நம் இந்திய தாய் திருநாடு விடுதலை அடைந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சிறந்த உறுப்பினராக கண்ணியமிகு காகிதம் இழுத்தவர்களும், இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மலத் அப்துல் சமத் அவர்கள் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் தலைவர்கள், ஒரு உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் அதனை பின்பற்றி நடப்போம் என்று உறுதி கூறும் அதே நேரத்தில், நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்தின் குரலாக ஒலிக்கின்ற காரணத்தினால் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வெளிப்படுத்தி, இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி, இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: மாண்புமிகு உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள்.
5: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
1: திஸ் இஸ் தி லோன் AMMK MLA எஸ் காமராஜ் ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹூ இஸ் நோ லாங்கர் வித் தி AMMK. ஹீ ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் தி பார்ட்டி, பட் ஹீ ஹஸ் ஆஃபர்ட் ஹிஸ் சப்போர்ட் அஸ் எ மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி டு தி TVK. சோ லெட்ஸ் லிசன் இட். முதல்வர்
5: நம்பிக்கை கோருகிற தீர்மானம், நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், ஐந்தாண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன்.
1: I had provided my support yesterday, I will provide my support today, going forward also I will provide my support to the TVK.
5: நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சி தலைவர் MGR அரசியலுக்கு வந்து 1953 ஆண்டு
0: அடுத்தவரையும் சொல்லுங்க, மாற்று குறையாத மன்னவன் என்று
5: போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் MGR 1953 ஆண்டு அரசியலுக்கு வந்தார், 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982
1: அரசியலில் பங்கேற்று MGR and Jayalalitha
5: முதலமைச்சராக
1: became chief ministers ruled for so many years.
5: 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு
1: and now Vijay in a matter of 2 years
5: இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக
1: has swept the mandate and become the chief minister of Tamil Nadu.
5: இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: And that's why I'm extending my support.
5: அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் 1000 பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால், அவர்தான், அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு
1: மக்களை
5: பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: ஆட்சி
5: பொறுப்பேற்று 4 தான், எப்படி வேணாலும் சிரிச்சு போட்டு அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 தான். நேற்று திருச்சியில 300 மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள்.
1: In a matter of days of Vijay taking over, already a bunch of rowdies in Trichy have surrendered.
5: ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார்.
1: தமிழ்நாடு has gotten a leader and a charismatic leader now.
5: திருச்சியில இருக்கிற ரவுடிகள், இன்னைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் எங்க இருக்கானே தெரியல.
1: Chief Minister Vijay is shutting down டாஸ்மாக் shops. Druggies are not able to find drugs anymore in Tamil Nadu.
5: அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன்.
1: And with quite a bit of chaos at the assembly, the MLA says, if you interrupt me, I will interrupt you when you speak.
5: நீங்க பேசும்போது நடந்த தவறுகளை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நிச்சயமா சுட்டி காட்டுவேன். மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான இருக்கிற இந்த மன்னாரடி தொகுதியில மன்னாரடி தொகுதி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அந்த மன்னாரடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற பகுதி மன்னாரடி பகுதி.
1: The people of Mannargudi have given me the mandate.
5: அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்களை ஆதரிக்கிறேன் என்றால் இது சாதாரண
6: தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டாம். சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லிவிடுங்கள்.
5: எனவே மன்னாரடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னாரடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிவேதா முருகன், நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். முருகன், நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க
6: தான்.
5: பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் சட்டமன்ற
6: அவங்களும் மாண்பு உறுப்பினர், மாண்பு உறுப்பினர், உறுப்பினர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்தை நிதானமாக வேகமாக சொல்லி முடிங்க.
5: உறுப்பினர் இடையில் செய்யக்கூடாதுல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் இந்த உறுப்பினர் பேசும்போது இடையில் செய்யலாமா?
6: நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது
5: நம்பிக்கை
6: சுருக்கமாக
1: The speaker essentially is telling every leader to stick to who they are voting for, who their support is for.
5: ஆனால் ஒரு உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா
6: பேசுவேன்.
5: அதற்கு நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். ஏன்னா டெல்டா மாவட்டம்
6: உங்களையும் இப்ப அனுமதிக்க முடியாது. அப்படி பேசுவதற்கு அவர்களையும் அனுமதிக்க முடியாது.
5: சுருக்கமா முடிங்க, கூடாது.
6: சுருக்கமா முடிங்க, சுருக்கமா முடிங்க.
5: மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. எனவே
6: சுருக்கமா சுருக்கமா முடிங்க.
5: நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி. ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம்.
6: மாண்புமிகு உறுப்பினர்
1: As expected that one MLA also with Vijay. So far, no surprises. You've got all of those who are extending support continuing to extend support.
7: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்பிக்கை கோரும் அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு காரணம் மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊப்புவாத சக்திகள் எந்த காரணத்திலும் பின்புற வாசல் வழியாக தமிழகத்தில் பால் பதிய விடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில்
1: No party was given clear majority based on the numbers that came in Tamil Nadu.
7: கட்சியாக மக்கள் வாக்களித்த நிலையில் ஆளுநர் சந்தித்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய போது ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் அதை கழித்த போது பின்புற வாசல் வழியாக ஆளுநரை வைத்து குடியரசு ஆட்சியை ஒன்றிய அரசு அமைத்துவிடக் கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால்பதிய கூடாது என்ற நோக்கத்துக்காக ஆதரித்தது.
1: The BJP should never step foot in Tamil Nadu. The CPI is extending its support.
7: ஊடகங்களும் அரசியல் பிழை செய்து விட்டார்கள் என்று எங்களை சாடினார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகவியலாளர்களும் சரியான அரசியல் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த ஊப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால்பதிய கூடாதோ அந்த ஊப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக
1: தமிழ்நாட்டில்
7: சாதகமாக அதை அமைந்துவிடும். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேக அரசு தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய சமூக நீதி கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அதே போல அம்பேத்கரையும் இன்றைக்கு வேலு நாச்சியாரையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும்
1: the ideals of Ambedkar Periyar should continue to be followed.
7: லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல இன்றைக்கு மாநில கட்சிகளை விழுந்து
1: கொண்டிருக்கிறது.
7: மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நான்கு நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐந்தாண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: The CPI is extending its support to the TVK, the hope that this will continue to provide solid governance for the next 5 years. This is Premalata Vijayakant of the DMDK.
8: முதலமைச்சர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே, நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன்.
1: I extended my congratulations to you yesterday.
8: நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம்.
1: And so we will also go ahead and highlight the goods and bad decisions that are taken.
8: அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது.
1: By meeting every political party representative, you've set a very good example.
8: சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும்,
1: similarly setting up a women protection force,
8: மூடுவோம் என்று சொன்னதும்,
1: and closing lick Tasmac stores, those are decisions we welcome.
8: முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது.
1: Every citizen in Tamil Nadu is welcoming the move of shutting down Tasmac shops near places of worship and educational institutions.
8: இன்னைக்கு மூடி இருக்கோம். அடுத்து இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும்
1: And the other aspect decision taken to protect fisher folk, that's also welcome.
8: முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவி ஏற்ற அன்றைக்கு சொன்னது, உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு
1: தான். Now highlighting what Vijay said on swearing in day, saying you promised that there will be a transparent government.
8: எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை,
1: and the chief minister said that he comes from a family that understands struggle.
8: நாம் சொல்லும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேதம் பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை வந்து சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம்,
1: it's with a heavy heart that today I speak on a couple of issues. One, on horse trading that's happened, and second, that the chief minister said nobody will have to hide their face and meet on official duty. Who was the person who hid their face and came into your office the other day in the car?
8: அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை,
1: when the chief minister says he comes from a very small family, but today at the same time when an astrologer is made OSD to the chief minister,
8: தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: I condemn it and the people of Tamil Nadu condemn it.
8: But
1: your astrologer should be your personal astrologer, but to bring them into the government, people have believed you and given you a mandate, so you are answerable for that decision.
8: இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும்.
1: You must make it clear what kind of a message are you giving to the youth, to the youngsters.
8: வந்து இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில்
1: something like this is unacceptable.
8: இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும், ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பு.
1: You should ensure that this government is for the people, and she says should be a Jananayagan, people's leader.
8: இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
6: உறுப்பினர் M. Bojarajan avargal.
1: The DMDK also questioning the astrologer move there. You've had two parties so far, VCK and DMDK, questioning Vijay on this.
9: பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே, மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி
1: பிஜேபி எம்எல்ஏ இந்த ஹவுஸ் போஜராஜன்
9: சொல்கின்றேன். இன்றைய தினம்
1: ஒன் ஃப்ரம் ஊட்டி உதகமண்டலம்,
9: முதல்வர்களுடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிருஷ்டவசமாக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக,
1: listening to everyone, this feels like some anti-BJP force that's come together.
9: இந்த மன்றத்தின் மரபை கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் நேரமும் காலம் வரும்போது நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, ஒரு நண்பர் சொன்னார்கள், ஒற்றை தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டே இரண்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியை போய் இங்கு கால் ஊனாது கால் ஊனாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக் கொண்டு நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது தன்னிகரற்ற தலைவர் உலகம் போற்றும் உத்தமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் பால் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக மக்களுக்காக இந்த அரசை எப்பொழுதும் நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு
1: Prime Minister Modi has taken several steps for the upliftment of the Tamil of the Tamil language of the community.
0: திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள்
10: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. போதை இல்லாத தமிழ்நாடு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும்.
1: Making a push for the caste census to take place.
10: பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலைவாய்ப்புகளில் 80% தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல். அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரனைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்தல், தமிழ் மொழி வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல் ஆகியவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை, அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல், தனியார் துறை வேலைவாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% ஜிஎஸ்டி மானியம், 5% மின்சார மானியம் வழங்கப்படும், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும், 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சிதான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ ஒழுக்கமாக.
1: So that's Soumya Anbumani speaking about how the PMK stands for a liquor-free state. But I want to focus right now on the big breaking news that's emerged from the assembly proceedings so far. Every party now taking a jibe at Chief Minister Vijay over the appointment of his personal astrologer of Ricky Radhan Pandit as the OSD officer on special duty to the Chief Minister and therefore being on government payrolls. And so every party is now calling him out, which means that when Vijay speaks, there's a possibility that he'll actually have to clear the air of why he took this kind of a decision. So you've got the DMDK, Premalata Vijayakant, you've had the VCK, Vani Arasu, you've had the BJP, Bhojarajan, they've all spoken out saying you're setting a bad example for the youth. Go ahead and explain why you've done it. They've all condemned, openly called out Vijay, including VCK, which is offering support to Chief Minister Vijay. They've all questioned exactly why he's allowed his personal astrologer to be OSD to Chief Minister on and so be on government payrolls. Premalata Vijayakant, DMDK chief, has said that he must clarify because you're setting a wrong example for youth. The VCK says you're promoting superstition. The DMDK has said you need to ensure that you send out a message on this, because also, while he can be a personal astrologer, why does he need to be brought in on an official capacity as OSD, as officer on special duty to the Chief Minister? So Vijay already in the face of his first major controversy. As we track live the speeches that are coming in right now, I want to play out for you some of the statements that's come in the last few moments, where you've had leaders calling out Vijay, calling him out, demanding clarification from him on exactly why such a decision was made. He's facing now his first big controversy. So it'll be interesting to see how the Chief Minister chooses to respond to all of this criticism. Let's play it out for you. Some of the statements where the VCK, the DMDK have called out Vijay.
7: ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள் அறிஞர்கள் கலச் செயற்பாட்டில் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம் பில்லி சுனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம், கொஞ்சம் பேச விடுங்களேன், அறிவியலார்ந்த உழைப்பு, ஆர்வம் ஆகியவற்றை, ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது ஒன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம்.
1: So that's Vani Arasu of the VCK. We'll also play out for you what Premalata Vijayakant has said, as is the BJP, which has said, don't set a bad example for youngsters. Premalata Vijayakant says, you keep your beliefs aside, don't bring them on board as part of the government. So multiple condemnations coming in of the move made by Vijay in one of the first appointments that he's made as his personal astrologer, Ricky Radhan Pandit, has been made OSD to Chief Minister. Anaga Keshav is live with us for more details. Anaga, this is snowballing into a huge controversy. And with just moments to go for Vijay, for the Chief Minister to also speak in the floor of the House, it remains to be seen whether he will clarify. This is the first major controversy he finds himself in.
11: That's right. In fact, Radhan Pandit Vetrivel is the personal astrologer for Chief Minister Joseph Vijay. Now, all the opposition party leaders have been unanimously raising this issue. We saw how the VCK's MLA, Mr. Vani Arasu, took this issue up and said, like how we have laws against superstition in states like Karnataka, in states like Marathi, we should also have that implemented in Tamil Nadu. And this statement comes the day after Radhan Pandit Vetrivel's appointment government as the OSD, not just VCK. Even Premalata has directly voiced out this issue, and so vehemently she says that I am going to be voicing this issue on behalf of the entire Tamil Nadu. And she's also sought an explanation from Vijay about this move. She also says, if he is your Rajguru, go ahead and keep him in your personal life. Why do you have to make him as a government official? Why keep him on a government payroll? Is the kind of question that she's putting across, thereby even questioning the kind of messaging that Vijay is trying to send across to so many youngsters and youth who have voted him. And thereby the larger call, Akshita, is prioritize scientific thinking over astrology. Prioritize scientific thinking over horoscope and superstition.
1: No, so you've had three parties call him out now. VCK, which is offering support to Vijay right now. So they've said that, no, we're going to go ahead and offer support, but we condemn what's happened. So they're putting that on record. DMDK, Premalata, Vijaykanth, calling out Vijay for this, saying personal astrology is different. You can't bring him into the government and put him on government payrolls. BJP, Bhojarajan, saying, what kind of an example are you setting to youngsters? The VCK has said, you are promoting superstition. So each one of them calling out Vijay over this particular appointment. And so when Vijay speaks, and I'm sure the DMK will also be raising this, Anaga, this has become now the biggest issue over which Vijay is being attacked. And many would opine that this was a needless controversy. Yes, the prerogative is with Vijay to go ahead and choose who he wants as his OSD. It's someone he trusts implicitly. But the reality is that when you put an astrologer in that kind of a position and your personal belief is essentially being projected as an officer on special duty, the messaging will be questioned here. And especially with many political leaders saying, what example are you setting for youngsters that you believe in astrology? Premalata Vijaykanth says, sure, that's your personal belief. Why bring it in at this point? Why bring it in as an official position in the government? Listen into the DMDK as well.
8: Ratan Pandit Enbavarai, Arasiel Sirap Adigariaga, Arasu Velayil Amartiyadai, Ottumatha Tamilaga Makkal Sarbaga, வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும்.
1: So that's Premalata Vijaykanth, extremely critical of Chief Minister Vijay over this particular decision, saying what was the need to bring in Radhan Pandit, personal astrologer, as OSD to Chief Minister, put him on government payroll. She asks, what is the messaging to youngsters as well in this country? Vijay must clarify to ensure that people don't get the wrong message. We'll have to see if the Chief Minister chooses to respond. What will he then say? How will he defend this, particularly because now every political party is raising this, saying Vijay is promoting superstition. Anaga Keshav is back with us for more details on this. Anaga, has there been any clarification so far from the TVK for that matter? We're still standing by to see if Chief Minister Vijay, when he speaks, will address this. But how is the TVK chosen to ward off all of these questions?
11: Well, so far, there has been no response yet from the TVK. When we ask the MLAs, they say that it was left up to the Chief Minister, so he will directly talk on that. So unless and until Vijay speaks on that, Akshita, we won't really have a clear picture about the rational thinking behind why he went ahead and decided to choose Radhan Pandit Vetrivel as his OSD. A lot of questions are being raised, of course, or just on the second day of the assembly proceedings. It has given to it on a platter to the opposition parties to raise this issue on the floor of the House. We have a lot of opposition parties who have come out and, you know, unanimously they've all taken this issue up and questioning Chief Minister Joseph Vijay for making this move. So we will be on standby for Chief Minister to address the thinking behind appointing an astrologer who is in his personal capacity as an OSD. So until that happens, we won't really get a clear picture about this move. But one thing is certain, just on the second day of the assembly proceeding, this seems to be the first major controversy that has broken out in the TVK's government. While they all all are appreciating Vijay for closing down 700 Tasmac shops. This issue is also equally taking the center stage with, you know, with now the opposition parties seeking accountability and responsibility from the Chief Minister for this decision.
1: Okay, so right now, you've got political parties cornering Chief Minister Vijay over the decision of having his personal astrologer, Ricky Radhan Pandit Vetrivel, as OSD to the Chief Minister. And this astrologer, if I were to just tell you about him, he's someone who's been in the spotlight before because always also considered to be the spiritual mentor of Jayalalitha previously until they broke apart because he had told her that she wouldn't go to jail in the DA case. Ultimately, she did. In 2014, she was convicted and jailed. And then at that point, Radhan Pandit left India, went to Singapore, has returned now and via Delhi seems to have gotten as a contact to Vijay where he predicted she wouldn't go to jail in the DA case. Ultimately, she did. In 2014, she was convicted and jailed. And then at that point, Radhan Pandit left India, went to Singapore, has returned.

0: Chant mantras, you won't suffer a heart attack. Listen into this.
1: ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட்.
0: So I'll highlight that this was an old video that's going viral right now. And the reason we're playing it is because we want to give you a sense of who this astrologer is and ask that question, does he really deserve a place in a government? There are some within the opposition who are saying that, you know, you're promoting superstition. Others who are saying that as Chief Minister Vijay is someone who so carefully followed and so carefully tracked by youngsters, he should be more responsible. What messaging are you giving out to youth? But this man, this astrologer, is someone who's had, in fact, his tie-ups with political parties before. But the kind of comments that the astrologer has made before, listen in again to exactly what he'd said. And this is an old video that's now resurfaced. But some of the mantras he talks about is about how to avoid a heart attack by chanting mantras.
1: ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். இப்போ
0: make what you will of that kind of a statement, but that person is currently in the government. That person is OSD to the Chief Minister political. What are the powers? You know, he can't sign off on any government files, let's be very clear, but essentially the OSD to CM political is someone who is considered to be a close aide of the Chief Minister. So it is very much the prerogative of the Chief Minister to appoint whoever they trust implicitly, and that's perfectly fine that Vijay chooses someone who he trusts. The messaging here is the question that someone who's your personal astrologer can continue to be that, but you've chosen to then promote them, give them a bumper promotion, even put them on government payrolls. And for all the people who follow you, what's the messaging? That then you go ahead and stick to what astrology tells you before you take any step. Vijay himself is known to be extremely superstitious, which is fine. It's his personal belief. But you've then brought that in by via a government position, and that's where questions will be asked. That's where political parties now have the bandwidth to say, why is this person in the government? Why is this person on government payrolls? Vijay, at every step of the way, by the way, whether it was meeting with the governor at the Lok Bhavan, getting the swearing-in timing of the swearing-in ceremony, when it should happen, all of that, he had also consulted his astrologer, Radhan Pandit. That's his belief. And his belief, it's allowed, because that's what he wants. That's what he believes in before taking any important step. The question here that's raised is, why is a personal astrologer given this kind of a promotion? What was the need for it? He can remain Vijay's close aide without being given an official government title as well. That's where the controversy has really broken out. And I'll bring in Anuga Keshav once again on this for more details. Anuga, the question is that when you've quoted controversy in a matter of just 2 days or 3 days of being in power, how will Vijay deal with this? And if he will be willing to make a U-turn on his decision, let's be very clear that this is the Chief Minister's prerogative. So that's not what we're questioning here. We're questioning the messaging of bringing a personal astrologer on board in an official government position.
2: Well, in fact, even the track record of the astrologer is questionable, Lakshita. Even we've played out the bites of the astrologer where he claims that just by reciting mantras, you can avert a heart attack and you can escape death and avert diseases just by using astrology and just by chanting mantras. Really raising questions about the

0: nature of thinking of this astrologer. You know, it certainly is not wrong to have superstitious beliefs or even be a theist for that matter. It's left to one's personal discretion. But the question here is misleading the people by saying that you can recite mantras and avert a heart attack. It's really left to the prerogative of the chief minister, like you mentioned, but the track record of the astrologer is honestly questionable. It's almost as if he's trying to defy science and promote astrology. It is left to the discretion of chief minister as to what he's going to do next. But one thing is sure shot, that he has given it to a platter of, you know, for the opposition parties to target him. One after the other, we've been seeing the opposition party leaders take this issue up and demanding accountability from the chief minister. And even some sort of an explanation as to why he went ahead and chose an astrologer to guide him and be with him as an officer on special duty. A word is yet awaited from the chief minister for a clarification. But his track record for sure has risen a lot of questions about the kind of officer that is going to be on government's payroll, which taxpayers will be paying.
1: There's no doubt that when Udayanidhi Stalin, the leader of opposition, speaks, this is going to be an issue that he picks up to question the government. And so right after the leader of opposition will be Chief Minister Vijay himself speaking. And so there will be a focus on whether he chooses to address this or not. For the sake of what he said, Anaga, and the fact that Chief Minister Vijay said, I will ensure transparency, you know, nobody will hide their face and come and meet me when it comes to matters of Tamil Nadu, just to live up to what he said in that swearing-in ceremony a couple of days back, the onus will be on him to respond to this criticism, choosing to defend it or not, whichever way, but he has to respond.
0: Yeah. That's right. In fact, Vijay has promised for transparency. He says that he wants to be a change, an alternative front. He says he wants to be the primary force. And he says that his model of governance will be completely different from the Dravidian model of government. Some breath of fresh air, we believe, that he wants to bring. And now his move has risen a lot of questions about the credibility and the choosing of this astrologer as his OSD. So, like you mentioned, Udayanidhi will be speaking next, after which the chief minister might speak and give out a clarification on this matter. But for sure, Udayanidhi, the leader of opposition's speech is going to be really sharp, because even yesterday, for the issue on Tamil Thai Vaazhthu, Udayanidhi left no stone unturned to raise that issue on the floor of the House. Now, this issue will also be one of the key topics that will be touched upon by the DMK. And if all the opposition parties are standing unitedly versus the chief minister, there will be a lot of pressure on his shoulders to address this topic. So we will be on standby for the chief minister's official word on that, or even some sort of a clarity or a rational explanation behind appointing an astrologer as his OSD. Even the track record, like I was mentioning, is honestly questionable. He says that diseases and death and heart attack can be averted using mantras. So a lot of youngsters, since they have voted for Vijay, they might also follow the path and the decision making of Vijay. And that's why Premalata also rose this question. She said, a lot of youngsters have voted for you. They vote for you because they look at you as an inspiration. And if this is going to be your decision-making, then what message are you really trying to send out, is what Premalata has questioned. We will be on standby after Udayanidhi's speech to get some clarity or some sort of a rational explanation from the chief minister.
1: Okay, Anaga, just stay with me. I want to play out for our viewers once again what transpired in the Tamil Nadu Assembly. The statements that have come in from the VCK and the DMDK, where they've called out Chief Minister Vijay, saying this sets a bad example. The VCK has accused Chief Minister Vijay of promoting superstition, instead saying we should be focusing on scientific temper, not on superstition. The DMDK saying this sets an extremely bad example for youth. Listen in to those statements that came in just a while ago in the Assembly.
2: ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள் அறிஞர்கள் கள செயற்பாட்டில் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம் பில்லிசுனி போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனித நேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம்
3: ஒவ்வொரு
2: குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம்.
3: ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியிலே கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும்.
1: Okay, so as we track all those reactions that are coming in, remember at this point, assembly proceedings are still underway. This is the floor test that is taking place. So just a quick update on that as well. You've got the BJP, PMK, both choosing to abstain from voting. So it's going to be smooth sailing for Vijay. Not so much really on the issue of the astrologer controversy, which is now snowballing into a mega issue for Chief Minister Vijay, especially because, Anaga, this is, a touchy issue in Tamil Nadu, where it's always been about Dravidianism, where there's always been a focus on rational thinking. And so even if politicians, leaders do consult astrologers, it's always been behind closed doors and hush-hush tones. The fact that Vijay is being very public about it and even giving the person a position in the government is what's led to all of these questions. Anaga?
0: Well, in Don't fact, Akshita, if you can hear me, in fact, the IUML MLA has also urged for scientific thinking. And as we speak, he's also speaking in the floor of the House. He's also requested the Chief Minister to promote scientific mode of thinking. And he's also added that it's quite disheartening that there still is no Muslim minister. And therefore, he has urged Chief Minister Joseph Vijay to also include a Muslim MLA. He says that there have been 3 Muslim MLAs on the floor of the House, but it's quite disheartening that there has not been a single Muslim minister, and therefore we request you to appoint one of us in the minister's position is what he says, number one. And number two, he also urges the TVK government to promote scientific thinking and to encourage it. And now you have another opposition party that that has also joined it, the bandwagon, for a reply from the Chief Minister and to promote scientific thinking. So like we were mentioning, there is going to be a lot of pressure on the shoulders of Chief Minister Joseph Vijay to address on this matter when it's his chance to speak. Now as we speak, the IUML, which is the DMK's ally, is currently speaking. They are of course sitting on the opposition side.
1: Cross live now to Edappadi Palaniswamy. Swami, Anaga, just stay with me. We're focusing on the trust vote as well. குறிப்பிட்டெல்லாம்
4: அவருடைய வழியிலே இந்த அவையை நடத்துவேன் என்றெல்லாம் கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் சொன்ன, தாங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா தாங்கள் சொன்ன கருத்து தான், நான் சொல்லலை. அதோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லுவதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வந்த இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இந்த மானிய கோரிக்கையில் பேசு
5: மாண்புமிகு உறுப்பினர், 4 முறை இதே அவையில் நம்பிக்கை கூறும் தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த 4 முறை வந்தபோதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் நம்பிக்கை வைத்திருக்கும் என்று பேசுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில்தான் இன்றைக்கும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: அரசின்
4: பேரவைத் தலைவர்களை இங்கே மாண்புமிகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். இருவரும் தலைவர்களை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அதன் மூலமாக தமிழகத்திலேயே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு
1: வருகின்றேன். Including in the AIADMK
4: now. குதிரை பேரத்திற்கு வழிவகுத்து விடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து என்ன காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களிக்கிறது என்ற கருத்துக்களை நாம் கேட்கின்றோம், சொல்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே
1: As far as the AIADMK is concerned, we said and we promised that we would bring back MGR Amma kind of rule in Tamil Nadu.
4: அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம்.
1: We fought as one alliance, the AIADMK-led alliance, and 47 have got the mandate.
4: 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை, அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
1: In 47 seats, people have given their mandate to us. Our word is for, and everyone who voted for us voted for the AIADMK alliance. And so if you look at it, the rest didn't want, they didn't want TVK. 66% didn't want DMK.
4: இந்த தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக அடித்தளமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். பொற்கால ஆட்சி.
1: The AIADMK ensured solid governance for 10 years in Tamil Nadu.
4: அது மட்டுமல்ல 6 மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதியாக பிரித்து கொடுத்தோம். அதோடு 7 பள்ளி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கின்றார்கள், நடுத்தர மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடுவதற்கு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்பொழுது கூட அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்று அறிந்தவுடனே அது அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி 1 ரூபாய் செலவு இல்லாமல் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது, அணைகள் தூர்வாராமல் இருந்தது. 83 ஆண்டு காலம் நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது மேட்டூர் அணை 83 ஆண்டு காலம் தூர்வாராமல் இருந்தது. ஆகவே தூர்வாரப்பட்டு வருகிற நீர் அதிகமாக சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும், பல தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்தோம், நிலநிறுத்திய நீரை வைத்தோம். ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதியை பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம்,
1: So he is highlighting essentially all that the AIADMK has achieved. Also speaking of how the people have trusted the AIADMK repeatedly. And we apologize, we'll be having a bit of a signal issue there in the live stream, but we're going to continue live.
4: இருப்பதற்கு காரணமாக இருந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அரசாங்கம் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன்மலச்சம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள்
1: விரும்புகின்றேன். அது உண்மையா தவறா
4: எனக்கு தெரியாது. இருந்தாலும்
1: அமித் தட்
4: பதிவு செய்ய வேண்டியது கடமை.
1: தேர் ஆர் சம் ரூமர்ஸ் டூயிங் தி ரவுண்ட்ஸ் தட் சம் எம்எல்ஏஸ் ஹேவ் பீன் அப்ரோச்ட் வித் கேஷ்
4: தகவல் பரவி கொண்டிருக்கின்றது.
1: And some others with powerful positions.
4: பலவேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி, அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள்
1: தூய்மையான ஆட்சி நடத்த requesting the TVK run a transparent government. Don't do this.
4: அந்த
1: essentially EPS now lashing out to the TVK saying do not resort to horse trading, do not resort to poaching. When I was in government, we also faced lots of issues. But we've overcome all of that and reached this position. For 4 years, ran a government, took care of farmers.
4: And
1: it is because of that 47 places we have won.
4: ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சியாகவும் சரி சொல்லி காரணத்தினால் தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள்
1: கொடுத்திருக்கின்றார்கள்.
4: சரி எதிர்கட்சியாகவும் சரி நான் கடந்த காலத்திலே 5 காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பு தான் எங்களுடைய நிலை. ஒரு
1: We care only about one thing, about serving the people, addressing their issues and concerns.
4: அது மங்களாக எரியும். அப்பொழுது தூண்டி வைக்கிற பிரகாசம் எரியும். அதே போல ஏண்டைக்கு அரசாங்கத்திற்கு ஏண்டைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய உறுப்பினர்கள்
1: We are opposing the vote of confidence brought in by Chief Minister Vijay. The AIADMK is against the resolution brought in by Chief Minister Vijay. Interestingly, the speaker is now called SP Velumuni to speak. The rebel AIADMK faction being given an opportunity to speak in the house right now. So this is SP Velumuni.
6: சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய
1: Quite some ruckus, as you can see. I think this is the AIADMK leaders, others who are with EPS, questioning what opportunity, why SP Velumuni has been given the chance to speak. JCD making everyone sit down and asking for SP Velumuni to continue.
6: தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு
1: I'd like to thank those who gave us the mandate.
6: ஐந்தாவது முறையாக என்னுடைய
1: The speaker trying to control the house. You can barely hear SP Velumuni as the EPS faction is now speaking out. The speaker saying, if someone else had given their name too, I would have allowed them to speak. SP Velumuni requested to speak, and that's why I'm letting him speak.
7: அப்படி மரபு இல்லைங்க ஒரே கட்சியில ஒரே
1: The AIADMK under EPS is saying, how can any other leader within the same party speak? The speaker saying it's my prerogative to allow who I want to speak. Which MLA will speak, it's up to me to decide. Yesterday also SP Velumuni spoke. So today too, I'm going ahead and letting him speak. It's my prerogative. That's the message that's coming from the speaker amid the ruckus that's playing out as the EPS faction is objecting to the fact that a second AIADMK leader of the rebel faction, SP Velumuni, is being given a chance to speak. We seem to have lost that live link. We're going to dip back in the moment we can. A lot of drama that's playing out in the Tamil Nadu Assembly. The AIADMK fight is playing out in full public view in the Assembly right now. Right after EPS got up, spoke, said TVK is attempting to resort to poaching and pick up our MLAs. He also said very clearly we're against the resolution passed by CM Vijay that AIADMK will vote against the TVK. And right after that, SP Velumuni, AIADMK rebel MLA, has stood up. And that's what's led to the chaos. As the EPS camp said, in what authority is he being allowed to speak when EPS has already spoken? The speaker says it's my prerogative. I can allow any side to speak as I deem fit. He says that if an MLA had approached me, I may go ahead and choose to let them speak, which is what I've done. So big showdown and the AIADMK feud now playing out in the floor of the assembly. As we get you at this point, more details of exactly what's playing out. We understand SP Velumuni has been allowed to speak. And he said, we've lost that live stream. Okay, let's cut across to SP Velumuni. The speaker on his feet now. Trying to control the crowd.
6: அமருங்க அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள் மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100
1: கவர்னன்ஸ் ஸ்கீம்ஸ் That Amma has brought in, the chief minister should follow it up and ensure that similarly he provides similar governance. He's already provided 200 units of free electricity and we welcome that.
6: இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள்.
1: The people have given their mandate to the chief minister, to Vijay. And so AIADMK backs the mandate.
6: நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது.
1: None of us have taken this step thinking of power positions. We have taken this step thinking of the people's mandate.
6: அண்ணா திமுக 31 ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை திமுக எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர்
1: when we were told
6: மக்கள் வாய்ப்பளித்து இருக்காங்க, ஆதரவு இருக்காங்க, பெரும்பான்மையா ஆதரவு நாங்க மறுபளித்து இன்னைக்கு அண்ணா திமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவு.
1: We have ruled for more than 30 years. We have done politics against the DMK. But now our stand is very clear. We are backing CM Vijay, and it's not because we've been offered any power position. So he's rebutted what EPS has said right now. Big showdown within the AIADMK that's played out in the floor of the house. Okay, Udayanidhi Stalin, leader of opposition, is next.
7: நீங்க பேச ஆரம்பிக்கலாம்.
8: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது.
1: Today the vote of confidence is going to take place in the floor of the house.
8: வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன்.
1: As the opposition and leader of opposition, there are certain issues that I want to raise in the floor of the house.
8: ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை.
1: The TVK did not get the majority mandate.
8: நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000
1: தான். For Vijay. Of 4.9 crore who overall voted in Tamil Nadu. So you can understand that as a majority people have actually voted against the TVK.
8: நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது.
1: Even those who voted for you, their faith is slowly going down.
8: Numbers. Majority-க்கான numbers.
1: As far as majority numbers are concerned.
8: 234 உறுப்பினர்களை கொண்டது. Magical number-னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும்.
1: Only a government that's got 117 can form the government.
8: இந்த கட்சிக்கு உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல.
1: If you look at the TVK, they don't have those numbers.
8: இருக்கு.
1: You have 108.
8: அது அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை
1: And Chief Minister Vijay
8: ரெண்டு இடங்கள்ல போட்டி போட்டு
1: fought in two seats.
8: ஒரு இடத்தை இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார்.
1: And he's had to resign from one.
8: இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு நேர்ல சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல.
1: And Chief Minister Vijay hasn't even gone to that constituency, thanked the people, expressed his gratitude.
8: நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு.
1: And then the Madras High Court has ruled that the Tiruppattur seat result, where the TVK MLA won by one vote, that's been put on hold. So technically, at this point, their numbers have come down.
8: எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெருமாண்மை.
1: And so today, the way he is managing to come to power is by getting all these other parties to join him.
8: இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி,
1: சோ ஹூஸ் ஜாயின் தம், தி லெஃப்ட், ஐயுஎம்எல்,
8: சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த
1: விசிகே,
8: மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம்,
1: ஆல் தி பார்ட்டி லீடர்ஸ்
8: நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல
1: ஹவ் செட் தட் தே ஆர் டூயிங் திஸ் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் அவுட்சைட் ஃபோர்சஸ் டு என்டர் தமிழ்நாடு. And they said one more thing.
8: அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடர்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: And they've all maintained that they're still very much a part of the DMK alliance.
8: உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு. அதையும் நம்ம ஞாபகம்.
1: And then these parties, VCK left, IUML, they've said they are with the DMK alliance.
8: அண்ணா இப்போ இப்போ இங்க என்ன நடந்துருக்கு?
1: And then they spoke of transparent governance. But is that actually what's happening?
8: NDA கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம.
1: But what's actually happened is that you've actually reached out to an MLA who is part of NDA, tried to bring him on board without the party leader knowing. Essentially, Udayanidhi Stalin accusing TVK of horse trading and saying that they reached out to a party without the party even knowing, referring to what happened with TTV Dinakaran's AMMK and the MLA Kamaraj. And what I've given is a decent version of what actually happened. The party leader, TTV Dinakaran, will tell you exactly what happened in reality. Kamaraj, the former AMMK MLA, is now up from his chair raising an objection to what Udayanidhi Stalin has said. Again, he is saying that I have given a watered-down, decent version. What did TTV Dinakaran say? Even before they formed the government, they're resorting to horse trading. You keep speaking of change, but it's not change. It's kudiraattam, which is horse dance in Tamil.
8: NDA கூட்டணியில இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டா பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு.
1: The AIADMK is also broken into two. It looks like the rebels will be on your side. He's talking to the GVK. And so now expect a new twist.
8: ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தி ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை இப்போ என்ன சக்தின்னு கூப்பிட போகிறாங்க.
1: So Udayanidhi Stalin saying that I have no doubt that these rebel MLAs, now their numbers will go up and a brand new sofa will reach them. Just a bit of context on that, that every single time we've seen some deal, a new sofa has landed up at that party office, and that's led to a lot of questions. Udayanidhi Stalin has raised that to say, you spoke of change, but the people on social media are talking exactly about what you're doing now. We're seeing endless meme content and seeing that all that's playing out is beyond what we saw in 2017. He refers to the Kuvathur resort drama, saying this is beyond that as well.
8: Udala
1: it's all turning into meme content.
8: Unga nadavadikai ellame innikku meme nadandukittu irukku. Ippadi MLA kala ella kadan petru aachi nadathukindra mudalamaichar.
1: If the chief minister is running a government by trying hook or crook getting MLA support,
8: முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்.
1: This government
8: இல்லாத
1: cannot serve the people then.
8: நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை.
1: The people have no faith that this government is going to fight for them.
8: உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை
1: people have started regretting.
8: இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும்
1: people across Tamil Nadu right now are regretting voting for the TVK.
8: இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெற தான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும். உழைங்க.
1: You should ensure that you speak up for the people because you've got the mandate.
8: கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதுல அரசியல் செய்ய வேணாம்.
1: ஏன்னா MK Stalin ensured that every family was taken care of. And similarly, you should also do that without any politics in this.
8: வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7 தேதி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் for in fact the benefits that we had passed on to them. So I hope this government will take that forward as well.
8: காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாயுமானவர், அன்பு கரங்கள்னு
1: உதயநிதி ஸ்டாலின் லிஸ்டிங் அவுட் ஸ்கீம்ஸ் தட் தி ஸ்டாலின் தி எர்ஸ்ட்வைல் கவர்மெண்ட் ஹட் ப்ராட் இன்.
8: என்ன செய்ய போகுதுன்னு காத்துட்டு இருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப நாள் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க.
1: உதயநிதி ஸ்டாலின் அட்வைசிங் சீஃப் மினிஸ்டர் விஜய் சிங் டோன்ட் மேக் பீப்பிள் வெயிட் ஃபார் டூ லாங். வாக்குறுதிகளையும்
8: வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க மக்கள், அதுவும் நான் வச்சிருக்காங்க.
1: பீப்பிள் ரிமெம்பர் தி ப்ராமிசஸ் யூ ஹேவ் மேட் ஆல்சோ.
8: ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தங்க செயின்.
1: பீப்பிள் ஹேவ் இன் ஃபோர்காட்டன் தட் யூ ஹேவ் ப்ராமிஸ்ட் 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்ட், யூ ப்ராமிஸ்ட் 6 எல்பிஜி சிலிண்டர்ஸ்.
8: அந்த லிஸ்டும் நீண்டிட்டே இருக்கு, பெரிய லிஸ்ட் தான்.
1: And that's a long list that you promised.
8: ஒரு சில வாக்குறுதிகளையாவது முதல் கையெழுத்துல நீங்க
1: நடைமுறைக்கு
8: சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலயும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்துல எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பிட
1: விரும்புறேன்.
8: கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ் இப்போ
1: in 2021 when the elections happened and the DMK got the mandate during covid.
8: அந்த நிலையிலயும் எங்க தலைவர் எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார்.
1: Even at that time but our first signature
8: ₹4,000 lockdown
1: was to go ahead and give a lockdown incentive to help people through the difficult times despite what was happening as far as the economic state was concerned.
8: ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு ₹3 குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார்.
1: And at that point, our chief minister had taken a step of ensuring petrol prices also brought down.
8: பொருளாதார வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார்.
1: We ensured that Tamil Nadu was brought up as a number one state.
8: ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல்
1: It should be a real government, not a real government. Shouldn't just be about Instagram reels, but ensure real governance.
8: தலைவர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில
1: As Stalin had said, we are staging a walkout. Udayanidhi Stalin saying that the DMK is staging a walkout, saying that as Stalin said, we will not cause a hindrance to this government. We will not cause a challenge. We will not be a block. And so the DMK, as we speak, is staging a walkout right now. Advantage Vijay ultimately, because this will mean the strength of the house comes down. Big breaking news that's coming in. The DMK, as we told you first on India Today, is staging a walkout, will not participate in the vote of confidence called by Chief Minister Vijay. Today, is staging a walkout, will not participate in the vote of confidence called by Chief Minister Vijay.
9: நம்பிக்கை கோரும் தீர்மானம் சட்டமன்றத்தில் வருகின்ற 122 பேரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வாக்களித்தால் நான் முதலமைச்சர் ஆணையன் என்பதை பதிவு செய்துள்ளேன்.
5: முதல்வர் அவர்களின் பதில் உரை.
1: ஓகே, சீஃப் மினிஸ்டர் விஜய் நவ் ஸ்பீக்கிங்.
10: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என நான் முழிந்துள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சிகளை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாற்றியுள்ளனர். உரையாற்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சீஃப் மினிஸ்டர் விஜய் எக்ஸ்பிரசிங் இஸ் தட் டு தி பார்ட்டிஸ் எக்ஸ்டெண்டட் தி சப்போர்ட்.
10: சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு சே ராஜேஷ் குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: I am giving a guarantee to the Congress that we will ensure the welfare of the people of Tamil Nadu.
10: அடுத்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய திரு ஆர் செல்லஸ்வாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்று முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திரு பன்னி அரசு அவர்கள் உரையாற்றுகையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: Chief Minister Vijay extending his thanks to the left parties, to VCK.
10: அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ஆமு ஷாஜகான் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று
1: Chief Minister Vijay essentially expressing thanks to every political party that's extended support.
10: திரு எஸ் காமராஜ் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று உரையாற்றியுள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ராமச்சந்திரன் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று பேசியுள்ளார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும்
1: DMTK also, irrespective of political differences, to wish us all the very best.
10: I will rethink about it. தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு போஜராஜன் அவர்கள்
1: going to confirm whether Chief Minister Vijay said he will reconsider his decision on bringing in the astrologer, but he is thanking every single MLA right now. He's thanked the BJP.
10: மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றுகையில் விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலன், மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய
1: Chief Minister Vijay's assurance to Soumya Anbumani is that we will look at ensuring safety completely.
10: ஜவாஹிருல்லா மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள்.
1: Chief Minister Vijay talking about both what EPS has said as well as what SP Velumani has said, welcoming the support from Velumani.
10: ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணைத்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்.
7: அரசினர் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு.
1: Okay, so now what we're going to see is the voting. And it's not expected to be a tough one there. As far as the TVK is concerned, the numbers seem to be in their favor because DMK staged a walkout.
7: வாக்கெடுப்பிற்கான இரண்டு நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம் பெல், 3 ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: This is the voting process that's underway. So we'll just wait for the final number. Like I said, it's expected to be smooth sailing for the TVK.
7: பேரவையின் நுழைவாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருந்தவா என்று உறுதிப்படுத்த வேண்டுகிறேன்.

0: வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திருத்தல் வேண்டும்.
1: And says, till there's a vote of confidence, don't move from your place, etc. So the rules being read out. But I think what's very, very important right now is to also highlight the breaking news that we've put out on our screens, that Vijay, Chief Minister Vijay, while speaking and addressing what every single leader said in the floor of the House, while addressing DMDK, Premalata Vijayakanth said, we will reconsider. While he didn't make a mention specifically of the astrologer decision, mind you, that Premalata Vijayakanth's reservation was on that issue. She said, what kind of an influence, what kind of a message are you sending across to youth? Personal astrologer aside, you cannot bring him onto a government position. And Vijay, while speaking about what Premalata Vijayakanth said, said, I will reconsider all the objections that you have raised. I will reconsider that decision. And so that is the big message that's come in right now from Chief Minister Vijay. He said very, very clearly that we will look into it. I will reconsider. And so taking on board the question that's coming from the opposition, it's a good sign, but we'll have to see whether he actually does reconsider the decision and make a U-turn.
0: அவனுடைய முடிவுக்கு விடுகிறே. பகுதி ஒன்று, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: All the TVK MLAs right now on their feet.
2: முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு வி கருப்பையா,
1: essentially attendance being taken to see how many MLAs are there. So you can see all the TVK MLAs being called out one after another.
2: மாண்புமிகு திரு ரா ஐயனார், மாண்புமிகு திருமதி சே கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா சத்யபாமா,
1: மாண்புமிகு all the TVK MLAs in the house, their names being taken one after another. This is essentially to check the numbers right now.
2: டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு போ சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந செந்தில்குமார், மாண்புமிகு திரு பி செல்வம், மாண்புமிகு திரு எஸ் ஆர் தங்கபாண்டி, மாண்புமிகு திரு சௌ தியாகராஜன், மாண்புமிகு திரு ஜா முனிரத்தினம், மாண்புமிகு திரு ப முகுந்தன், மாண்புமிகு திரு ஆர் எஸ் முருகன், மாண்புமிகு திரு எஸ் ரமேஷ், மாண்புமிகு திரு மு ம வினோத் கண்ணன், மாண்புமிகு திரு ம விஜய், மாண்புமிகு திரு ரா விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ் விஜயகுமார், மாண்புமிகு திரு ப விஜயராஜ், மாண்புமிகு திரு பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே எஸ் ஸ்ரீகிரி பிரசாத்.
0: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து
1: நிற்கும்படி that's seated behind Chief Minister Vijay, whose attendance has been taken. Now you'll see the next leader is also the next batch. And this process will go on till they check on all of the numbers.
0: பகுதி இரண்டு, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: And there you have it. The second row of MLAs being asked to get up, so you can see several familiar faces. மாண்புமிகு
2: திரு ஆதவ் அர்ஜுனாஸ்
1: நெக்ஸ்ட், மாண்புமிகு அருண்ராஜ்,
2: கோ க அருண்ராஜ்,
1: மாண்புமிகு செங்கோட்டையன்,
2: கே ஏ செங்கோட்டையன்,
1: மாண்புமிகு திரு
2: ப வெங்கடரமணன்,
1: and then you have CTR நிர்மல் குமார்,
2: நிர்மல் குமார், மாண்புமிகு,
1: and you have ராஜ்மோகன்,
2: ராஜ்மோகன்.
1: So that's the full cabinet there essentially of all those who were sworn in.
2: அருண் குமார், மாண்புமிகு திரு ம அருள் பிரகாசம், மாண்புமிகு திரு சி அருள் விக்னேஷ், மாண்புமிகு திரு காக்க ஆனந்த் மோகன், மாண்புமிகு திரு ராவி ரஞ்சித் குமார், மாண்புமிகு திரு து இளங்கோவன், மாண்புமிகு டாக்டர் ந இளையராஜா, மாண்புமிகு திருமதி ம சத்யா, மாண்புமிகு திருமதி க சிந்து, மாண்புமிகு திருமதி வி பி தமிழ்ச்செல்வி, மாண்புமிகு திருமதி தாகிரா, மாண்புமிகு திருமதி சி விஜயலட்சுமி, மாண்புமிகு திருமதி கு ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு திருமதி மோ ரா பல்லவி, மாண்புமிகு திரு க சபரி ஐங்கரன், மாண்புமிகு திரு ரா சபரிநாதன், மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு ச சரத்குமார், மாண்புமிகு திரு ஈசிஆர் பி சரவணன், மாண்புமிகு திரு கு சரவணன், மாண்புமிகு திரு கி சிவகுமார், மாண்புமிகு டாக்டர் நா திருப்பதி, மாண்புமிகு திரு கா சே திலீப், மாண்புமிகு திரு ஏ தென்றல்குமார், மாண்புமிகு திரு க தென்னரசு, மாண்புமிகு திரு மே ச பழனிவேல், மாண்புமிகு திரு பி எஸ் பாபு, மாண்புமிகு திரு எஸ் பாலமுருகன், மாண்புமிகு திரு ரா ரமேஷ்குமார், மாண்புமிகு டாக்டர் எம் எஸ் ரவி, மாண்புமிகு திரு கே ராம்குமார், மாண்புமிகு திரு வே கி ராம்குமார், மாண்புமிகு திரு ப ராஜ்குமார், மாண்புமிகு டாக்டர் வே கே ராஜீவ், மாண்புமிகு திரு ரெட்டியார்பட்டி வே நாராயணன்.
0: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி மூன்று, தீர்மானத்தை ஆதரிப்போர்
2: கேட்டுக்கொள்கிறேன். செல்வி ச கீர்த்தனா, மாண்புமிகு திரு சே ராஜேஷ்குமார், மாண்புமிகு திரு ஆர் செல்ல சுவாமி, மாண்புமிகு திரு வன்னியரசு.
1: And here you've got not just TVK but other political parties as well. So representatives and those two of VCK, two of IUML, two of C-

0: சுப்பிரமணியன், மாண்புமிகு திரு சுனில் ஆனந்த், மாண்புமிகு திரு க பாலமுருகன், மாண்புமிகு திரு ஆர் பிரகாசம், மாண்புமிகு திரு ஒய் என் ஜமால் முகமது யூனோஸ், மாண்புமிகு திரு பே மதன் ராஜா, மாண்புமிகு திரு மதார் பதருதீன், மாண்புமிகு முனைவர் நே மரிய வில்சன், மாண்புமிகு திரு ஜா முகமது பர்வேஷ், மாண்புமிகு திரு ரேவன் சரண், மாண்புமிகு திரு சோ லக்ஷ்மணன், மாண்புமிகு திரு த லோகேஷ் தமிழ்ச்செல்வன், மாண்புமிகு திரு க விக்னேஷ், மாண்புமிகு திரு மு விக்னேஷ், மாண்புமிகு திரு ர வினோத், மாண்புமிகு திரு க வி விஜய் தாமு, மாண்புமிகு திரு ம விஜய் பாலாஜி, மாண்புமிகு திரு மே லோ விஜய் பிரபு, மாண்புமிகு திரு விஜயகுமார் என்கிற நவல்பட்டு எஸ் விஜி, மாண்புமிகு திரு ஸ்ரீநாத், மாண்புமிகு திரு ம ஹரிஷ்.
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், எவரும் இல்லை. பகுதி நான்கு, தீர்மானத்தை
2: எழுந்திருக்கும். And so a question being asked by the speaker, or any of you opposing it, none of them are.
0: SP Velumani, Manbumige.
2: This is the AIADMK side now.
0: Manbumige, Tiri, yes, Kamaraj. Manbumige, Dr.
2: Kamaraj, of course, with the TMK, the TVK.
0: Manbumige, Tiri, KP Anbarakan. Manbumige, Munaivar, Isaki, Subbaya. Manbumige, திரு ஆர் காமராஜ், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு உஷாராணி இல்ல, மாண்புமிகு திருமதி பி சத்யபாமா, மாண்புமிகு திருமதி கே மரகதம் குமரவேல், மாண்புமிகு திருமதி லீமா ரோஸ் இல்ல அவங்கள, மாண்புமிகு திருமதி மரகதம் வெற்றிவேல், மாண்புமிகு திருமதி லீமா ரோஸ் மார்டின், அடுத்தது யாரு? சேகருக்கு முன்னாடி.
2: Okay, a bit of a confusion because there are many MLAs here who are abstaining, whether it's the PMK or BJP.
0: மாண்புமிகு திரு எஸ் சேகர், மாண்புமிகு டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர், மாண்புமிகு திரு எஸ் என் எஸ் என் நடராஜ், மாண்புமிகு திரு நத்தம் இரா விஸ்வநாதன். க மோகன், மாண்புமிகு திரு க மோகன், மாண்புமிகு திரு கு ரவி மனோகரன், மாண்புமிகு திரு இரா ராகேஷ், மாண்புமிகு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், மாண்புமிகு கே சி வீரமணி, மாண்புமிகு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு பி ஹரிபாஸ்கர்.
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: மாண்புமிகு திரு எஸ் ராமச்சந்திரன், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு மாண்புமிகு திருமதி ல ஜெயசுதா லட்சுமி காந்தன், மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு ந தலவாய் சுந்தரம், மாண்புமிகு திரு அ நல்லத்தம்பி, மாண்புமிகு திரு அ மணி, மாண்புமிகு முக்கூர் என் சுப்பிரமணியன், மாண்புமிகு திரு ஏ ராஜசேகர், மாண்புமிகு திரு சு ராஜேந்திரன், மாண்புமிகு திரு கோ வெங்கடாஜலம், மாண்புமிகு திரு ச வெற்றிவேல், மாண்புமிகு திரு ச வேலழகன், மாண்புமிகு திரு ச வேலு, மாண்புமிகு திரு ஏ பி ஜெயசங்கரன்.
1: தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி, மாண்புமிகு திரு எம் போஜர

0: நடராஜன்.
1: These are the MLAs who are abstaining.
0: மாண்புமிகு திரு ச சிவக்குமார், மாண்புமிகு திரு க வைத்திலிங்கம்.
1: So those are the four PMK MLAs plus the one BJP MLA who have announced that they are abstaining.
2: தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: So these are the MLAs, three of them at this point who have stood up.
0: மாண்புமிகு திரு அருண்மொழி தேவன், மாண்புமிகு திரு சி வி சண்முகம், மாண்புமிகு திரு ப பாலகிருஷ்ணா ரெட்டி.
2: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: Okay, those opposing, this is crucial because this is the number.
0: எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு திரு ஓஎஸ் மணியன், மாண்புமிகு.
1: So that's 1, 2, 3, 4, 5, 6, 7 essentially.
0: இராஜேந்திரன், மாண்புமிகு திரு கே சி கருப்பண்ணன், மாண்புமிகு கருப்பண்ணன் ஈசி, மாண்புமிகு திரு ஈசி கோவிந்தராசன்.
1: Now just notice for a moment, EPS seems to be doing the numbers, crunching himself there as he's closely tracking who will go which way.
2: பகுதி ஆறு, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை.
1: Okay, now get set. We're going to know essentially which way this will go now. All formalities being taken care of. We will see now a decision being announced by the speaker on which way the voting will go.